தங்கப்ப மாத்தி நக்கு டூ டாக்ஸ் எக்ஸ் வெம் 100.7 ராஜபத்ரோல் இல இல அங்க தரப்போ Southern this afternoon, mga katropa natin na get tune in sa 100 bands. Hello po.